அதை பொங்கல சேர்த்து அந்த வேலை கூட கொள்ளுங்க. முதல் பூச்சி காட்டு முதல் பண்ண அப்போ முதல் பண்ணி முதல் பூச்சி ஜாபராக

தெரிய என் வாழ்க்கையில பொங்கலை விளையாட நிம்பகலி தந்து பொங்கல் எதஞ்சார இசங்குடி மகன் non mi devo che le fa hai muni du modra ka do sunu tay wana gadal holingal hen ko yowel do che le fa na yitti maja bonnani mbolo brad bonnani bulwa

0: சம்பள் ஜா ஒரு சம்பள் ஃபைட் சம்பள் ஜென்டல்மேன் சம்பள் அமௌண்ட் வதிரே கொண்டு
1: Monsieur Abdou Kam Forum,
0: vous allez parler à tous les vieux à ton agréable.